மிருதரசாகர தருணாமிருத கரசேகர வள்ளி மானஹாரிவேஷ மல்லி மால பாரிகேஷ பரிபாலித விபுதலோக பரிகாலித வினதசோக முகவீச்சித சந்திர நிகில குணமந்திர பானுகோட்டி சதர்சரூப பானுகோப பயதசாப பித்ருமனோஹாரி மந்தஹாச ரிபுசிரோதாரி சந்திரஹாச சுருஜிகலித மணிக்குண்டல ருச்சிவீஜித ரவிமண்டல புஜவர விஜிதசால பஜ